0: 대로는 바빠도 돼. 어디서든 하라고. 네 목적을 살리 소멸시키는 그렇게 가능해. 대로는 빠트 나도 다르게 가능해. 대로는 빠트. 만든 빠트들은 마. 전화번호 아주 높은데 붙게 다 빠트고. போட்டுக்கு பிரயத்தே நீ வந்து சினிமாதிபத்திரி எண்ணி ஜென்மலிக்கணும் தெய்வனை தமிழ் பண்ணி கூட வேலை
1: மகர்த்தி மா பலம தெரியக்க நீர் மாட்டாடுச்சுனாரு
0: ஆக்ஞண்டி ராஜா தேவோ சக்தி தெரியக்க நீர் மாட்டாடுச்சுனாரு சேனாபதி தேவோ மகாஜகனுக்கு நின்றுட்டு நீ ஒரு திட்டித்தான் பார்த்தது
1: அவர் பிரம மகர்த்தி நீ பாப்பட சக்கரவர்த்தி மண்ணை எதிரித்து மாட்டாடுதான்

உலகிரவனை தேடி வைக்கிற தம ராஜு கோரிக்கையை தீர்த்தவையனை தான் பெருக்கரன் கொண்டாடுகிறார். அது வாருக்கு பகிர்ந்தன் வாரி கோரலாடி போறது ஏன் கோரிக்கை அது எங்கிருந்து நம்ம கோரிக்கை வச்சுட்டு விநூத்தனதா உண்டுட்டு வாரி கோப்பானுக்கு காரணம் இல்லை. அந்த விநூத்தனமான கோரிக்கை ஏன் கோரிக்கிறேன்

0: ஒப்பான் கேட்டுதான் கிடையாது காவல் நீ பணிக்கு வேறு அப்படின்றது மஞ்சதேமா
1: நீங்க
0: விசாரித்து வாடுக்கா.

நீக்கு நீ பாதுகா தொலைகொண்ட அனுப்பணும் நீங்கள் நீங்கள் காப்பாடு செஞ்சிருக்கிற வழிமுறை மாதிரி நீங்கள் செத்து நினைக்க வேண்டும். நீங்கள் என் தொடர்பு பூரா சொன்ன கேள்வி